பி சுசீலா குழுவினர் குரல்களில் நாம் ரசித்தது சாந்தி நிலையம் படப்பாடல். நேரம் 5:35. திரை இசையில் இறை பாடல்களை தாங்கி வளம் வந்து கொண்டிருக்கிறது எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது. இனி TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல், படம் நீலமலை.

5:44:35 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி மின்சார கனவு பட பாடல், அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல் குரல்களில் நாம் ரசித்தது பிதாமகன் பட பாடல். புலரும் பொழுது நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒலிக்க இருக்கிறது மறுபடியும் பட பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

இசை பாக்களால் இறைப்பாதங்களை போற்றும் நேரம் இது. தேனிசை ஒலிபுலா வரும் நேரம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு, அம்புலு முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆராதனா பக்தி பாடல்கள். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர், வி வத்சலா அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா

0: செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சி வி சுதாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், பி கிரிதர பிரசாத் அவர்கள் கஞ்சிரா. 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 கனிந்த வாழ்வு. இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற துணை ஆணையாளர் பி தனபால் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி. 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத நாடகம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
2: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
1: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
2: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் 2 செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
2: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே டெல்லி அஞ்சல்.
1: சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக விஜய் யேசுதாஸ், சக்தி ஸ்ரீகோபாலன் குரல்களில் மாமன்னன் படப்பாடல்.

0: தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: திரைகணத்தில் அடுத்து பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர்தே.

0: கல்படை கட்டணா ஸ்வயமகி கட்படை பாரதிய சேனா.
1: நேரம் 8:43, 18:00. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜி வி பிரகாஷ்குமார், சஞ்சனா குரல்களில் சபாநாயகன் படப்பாடல்.

0: திரை கானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் இப்பொழுது 9 மணி.
2: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் ஓலேடி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஓலேடி வெங்கடேஸ்வரலு அவர்கள் தம் சிறுவயதில் அச்சுதராம சாஸ்திரி அவர்களிடம் இசை பயின்றார். பின்னர் முனுகண்டி வெங்கட்ராவ் அவர்களிடம் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். டாக்டர் பினாகபாணி அவர்களிடம் சிறப்பு பயிற்சி பெற்று தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி இசை உலகின் முன்னணி இசை கலைஞரானார். இசையில் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் அகில இந்திய வானொலி விஜயவாடா நிலையத்தில் நிலைய கலைஞராக பணியாற்றினார். இனிமையான குரலில் அற்புதமான கற்பனை வளத்துடன் கூடிய ராக ஆலாபனைகளும் நிரவல் ஸ்வரம் ஆகியவற்றை சிறப்பாக பாடும் திறனும் படைத்தவர். ஹிந்துஸ்தானி இசையிலும் ஈடுபாடு கொண்ட இவர் பிரபல ஹிந்துஸ்தானி ராகங்களையும் சிறப்பாக பாடி வந்தவர். ஓலேடி வெங்கடேஸ்வரலு அவர்களின் நிகழ்ச்சியில் உடன் அம்போலு முரளி கிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமோடி ராம மோகனராவ் அவர்கள் மிருதங்கம், சரசி ருகாசன பிரியே, நாட்டை ராகத்தில் புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம், ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அம்போலு முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமோடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். ஹிமகிரி குமாரி ரகுப்ரியா ராகத்தில்

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை ஓலேட்டி வெங்கடேஸ்வரலு அவர்களின் பாட்டு ஒலிபரப்பானது. அம்போலு முரளிகிருஷ்ணா அவர்கள் வயலின், தண்டமோடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

0: வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக ஒலித்த குரல் கேஜே யேசுதாஸ். தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: சுகமான ராகங்களில் தொடர்ந்து கேஜே யேசுதாஸ், சித்ரா குரல்களில் அக்னி நட்சத்திரம் படப்பாடல்.

சுகமான ராகங்கள் ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் 10:47 வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் கோல்ட். தொடரும் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், மஞ்சுளா குரல்களில்.

0: 91.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகானம் தோரணை படத்திற்காக ஒலிக்கும் குரல் உதித் நாராயண்.
2: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you. I need you, baby.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: தன்னை மறந்து உறங்குபவர்கள் ஒரு வகையில் இறந்தவர்களே ஆவர். அந்த வகையில் தன்னை மறக்கச் செய்யும் கல்லை உண்பவர்கள் நஞ்சை உண்டவர்கள் ஆவர். குறள் எண் 926, அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர்.
0: தன்னை மறந்து உறங்குபவர்கள் ஒரு வகையில் இறந்தவர்களே ஆவர். அந்த வகையில் தன்னை மறக்கச் செய்யும் கல்லை உண்பவர்கள் நஞ்சை உண்டவர்கள் ஆவர். குறள் எண் 926, அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், வி வத்சலா அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதி

அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சி வி சுதாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், பி கிரிதர பிரசாத் அவர்கள் கஞ்சிரா. 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30-11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு. இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற துணை ஆணையாளர் பி தனபால் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி. 7:45 திரையிசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத நாடகம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 12:03:10. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் தொடர்ந்து கேட்க விருப்பது திரைகானம். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலி உலா வரும் தருணம். துவக்கமாக வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி லீலா.

0: தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: திரைக்கோணத்தில் தொடர்ந்து உத்தமபுத்திரன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். TM சவுந்தரராஜன், GK, AP கோமலா.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
2: நேரம் 12:15:28. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலி உலா வரும் தருணம். தொடரும் பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்திற்காக TM சவுந்தரராஜன், P லீலா, SV பொன்னுசாமி பாடியது.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து சபாஷ் மீனா படத்திற்காக ஒலிக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன்.

போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், படைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம்

மெல்லிசையில் அடுத்து வி கிருஷ்ணமூர்த்தி ஜெயா ஸ்ரீகுமார் பாடியுள்ள பாடல். பூவை செங்குட்டுவன் வரிகளுக்கு இசை டி கே ஜெயராமன்.

அடுத்து சாமகானலோலனே என துவங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம்.

இசை மலரில் இன்று வி வத்சலா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து எதுட நீல சீத்தே என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

இதுவரை வி வத்சலா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்கள் 4 மணி ரசிக்கலாம் திரை கானம். திரைகாணத்தில் முதல் பாடலாக எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான், காஷ், கிருஷி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து திரைகாணம் கேட்கலாம் நேர்களே.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

ஹரிணி ரூப்குமார் குரல்களில் மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து சிங்கம் திரைப்படத்திலிருந்து சுசித்ரா டிப்பு குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: வேலாயுதம் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டீர்கள். பாடலை பாடியவர் சங்கீதா ராஜேஸ்வரன்.
1: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
2: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
1: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
2: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
2: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விண்ணை தாண்டி வருவாயா. ஒலித்த குரல்கள் விஜய் பிரகாஷ், சுசேன் பிளேஸ். இனி ஏழாம் அறிவு திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்கலாம். பாடலை பாடியவர்கள் விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ருதிஹாசன் ஆகியோர் குரல்களில்.

0: சித்தாரா குரலில் முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்தில் பாடல் கேட்டீர்கள்.
1: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: இனி நான் உன்னை என் கண்ணை போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

அரங்கிசை நிகழ்ச்சியில் சி வி சுதாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், பி கிரிதர பிரசாத் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் நிறைவாக பலிஞ்சு காமாட்சி ஷாமசாஸ்திரி கிருதி, மத்தியமாவதி ராகம் ஆதி தாளம்

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சி வி சுதாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், பி கிரிதர பிரசாத் அவர்கள் கஞ்சிரா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 6:05. விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேர்களே.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
4: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से बिजली बिल ஜீரோ करने का भी है.
3: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் 0 ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
1: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு. இந்து சமய அறநிலைத்துறை பணியாற்றி ஓய்வு பெற்ற துணை ஆணையாளர் பி தனபால் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி. 7:50 செய்தி கதமம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத நாடகம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். எஃப்எம் கோல் 100.1 நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில். 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகும் PT ஜாஸ்ராஜ் அவர்கள் பாட்டு, 4:10 பொங்குமங்கலம், குடிசாதன பள்ளி GP திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வரிசை, வேலூர் SMM முருகன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 காட்சவெறி, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, எஸ் ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு, SP அனந்த பத்மநாபன் அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சியில் தொடர்ந்த திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், CVP சாஸ்திரி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், உழவூர் PK பாபு அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேனிய நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கா சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, 5:00 அரங்கிசை, விவேக் மூழிக்குளம் அவர்களின் பாட்டு, சிறுச்சேரை PB கார்த்திக் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசலேஷன், 6:30 11:10

இருக்கும் மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் பேட்ரியோட்டிக் அண்ட் டிவோஷனல் சாங், பி கிரகலட்சுமி அவர்களின் பாட்டு ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏ டைலாக் பிட்வீன் டி பிரதீக்ஷா டி பிரார்த்தனா, வேர் டைம் ஸ்டாண்ட் ஸ்டில் பி அபர்ணா வழங்கும் உரை, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைக்கானம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைக்கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: minute to level the score at 2-all. India and China are in Pool D alongside England and South Africa. The top two teams from the pool will advance to the next round. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறையில் துணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற பி. தனபாலன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: சார், உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: என் பெயர் தனபாலன். நான் வந்து அறநிலையத்துறையில் துணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றேன்.
3: சரிங்க சார். சார், உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க சார்? நீங்க படித்து வளர்ந்தது, உங்க பள்ளி பருவம், கல்லூரி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: எனக்கு சொந்த ஊர் வந்து மதுரை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் மதுரை சிஎஸ்ஐ ஸ்கூல்ல படிச்சேன். ஃபிஃப்த் டு லெவன்த் நாடார் ஹைஸ்கூல் தெற்கு வாசல்ல படிச்சேன். அதுக்கு காலேஜ் ஸ்டடிஸ் நாடார் ஹைஸ்கூல், நாடார் காலேஜ் நாகமலை புதுக்கோட்டையில படிச்சேன்.
3: என்ன டிபார்ட்மெண்ட் சார்?
4: இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யூனிவர்சிட்டி. பிரெஞ்சு கோர்ஸ் ஒன் இயர் படிச்சிருக்கோம், டிப்ளமோ கோர்ஸ்.
3: பிரெஞ்சும் படிச்சிருக்கீங்க?
4: பிரெஞ்சும் படிச்சிருக்கோம். டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அப்பப்ப ஏதாவது படிச்சுட்டே இருப்போம். படிக்கிறது இப்பவும் படிச்சுட்டே இருப்போமா? எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் புக்கு, எல்லா புக்கும் எடுத்து படிச்சு. பிலாசபில இருந்து படிப்பு என்பது வாழ்நாள் பூரா இருந்துகிட்டே இருக்கணும். இருந்த மனிதன்
3: சின்ன வயசுல இருந்து இரட்டையர் ஆன பறி போறியும் புத்தகத்தோட இருக்கீங்க.
4: புத்தக பைத்தியம் கூட சொல்லலாம். அதுல இருந்து உலக விஷயங்களும் நம்ம மனசுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும் புக்கு நிறைய படிக்கும் போது. அதுதான் ஒரு நல்ல லைஃப்னு நான் நினைக்கிறேன்.

சிவனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஒன்பது வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காக அறி

0: என் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். மண் வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறகு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறகு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு.
1: சார், உங்களுடைய குடும்பம், அதாவது உங்க அப்பா அம்மா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க?
2: அப்பா வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். மூணு பேர் நாங்கள் கூட பிறந்த, மூணு அண்ணன் தம்பி, மூணு சிஸ்டர்ஸ். மூணு பேருமே இங்க மதுரையில் இருக்காங்க. ரெண்டு சிஸ்டர்ஸ், ஒருத்தர் வந்து சென்னையிலயும் இன்னொரு சிஸ்டர் கோபியில இருக்காங்க, ஒரு சிஸ்டர் வெளியூர்ல இருக்கிறாங்க.
1: நல்லதுங்க சார். சார், இப்ப நீங்க பிஏ முடிச்சீங்க, எம்ஏ முடிச்சீங்க, அரசாங்க வேலைக்கு வரணும்னு எப்படி சார் அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு?
2: அரசாங்க வேலைக்கு வரணும், மிடில் கிளாஸ்ல பிறந்த எல்லாருமே வேலை பார்த்துதான் ஆகணும். அது எனக்கு அரசாங்க வேலை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். எங்க அப்பா எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு டிப்டாப்பா டெய்லி கிளம்பி போவாங்க, நல்லா மரியாதை பப்ளிக் மத்தியில் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மள ஒரு அரசு வேலையில இருந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, அது நடைபெற்றது.

0: நல்லதுங்க சார். முத முத எந்த வேலைக்கு சார் கவர்மெண்ட்ல என்ட்ரு ஆனீங்க?
1: ரெண்டு மூணு வேலைக்கு இன்ட்ரி வந்து ரயில்வேல வந்தது. இன்னும் அந்த நம்ம இந்த SSC இது இருக்கு பாருங்க, அதுக்கு வந்தது. அப்புறம் நம்ம அறநிலையத்துறையில் ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்தது. இதுதான் எனக்கு செலக்ட் ஆனது. போலீஸ் SI-ஆ கூட இதான் செலக்ட் ஆனோம், ஃபைனல் செலெக்ஷன் ஆகலை. அதனால எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம்.
0: அதை விடாமுயற்சியோட படிச்சுட்டே இருந்திருக்கீங்க.
1: ஆமாம், காலையில் எழுந்திரிச்சா மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்குவோம், வானத்தை பார்த்துக்குவோம், படிப்பு புக்கை படிப்போம், இயற்கையோட ஒன்றி படிப்பு ஒன்றி எல்லாம் சேர்ந்து நல்லா படித்து முன்னுக்கு ஒன்றுங்கிற எண்ணத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். அது நிச்சயமாக நல்லது நடந்தது.
0: சரிங்க சார், நீங்கள் முதல் முதலில் என்ட்ரி ஆன டிபார்ட்மெண்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில், எந்த வருஷம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சார் என்ட்ரி ஆனீங்க?
1: 1985 வந்து நான் அறநிலையத்துறை தான். அறநிலையத்துறையில் வந்து ட்ரைனிங் ஒரு 40 நாள் ட்ரைனிங் கடலூர் இதில் திருப்பாப்புலி உள்ள ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து சாட்டியக்குடிங்கிற ஊரில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் 1985 மே அந்த டைமில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அங்கே ஜாயின் பண்ணோம்.
0: என்ன வருஷம் ஜாயின் பண்ணீங்க?
1: செயல் அலுவலர் நிலை 3.
0: ஈவோ சொல்லுவாங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்.
1: ஆமாம், ஈவோ கிரேட் 3 இருக்கு இல்லை, பேசிக். அதுதான் ஆரம்ப, அது அதில் ஆரம்ப. அங்கே வந்து விவசாய பூமியில் கோயிலுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கும், அது தேலி பார்வையிட்டு கோயில் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு கிராம வாழ்க்கையா இருந்தது. அந்த லைஃப் சிட்டி லைஃப்ல இருந்துட்டு கிராம லைஃப் டக்குன்னு மாறும்போது வித்தியாசமாக இருந்தது எனக்கு.
0: நல்லதுங்க சார். சார், அதாவது நீங்கள் இவ்வளோ நாளுமே வந்து ஒரு மாணவராக இருந்திருப்பீங்க.
1: ஆமாங்க,
0: பள்ளி பருவம், அப்புறம் கல்லூரி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க அப்படின்னு இருந்திருப்பீங்க. முத முதல் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க 1985, அந்த வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: முதல்ல ஒரு இதாக தெரிஞ்சது, சொந்த விவசாயமே நம்ம போய் பார்க்க மாட்டோம். நம்ம எப்படி ஒரு கோயில் இடத்துல போய் இருந்து ஒரு விவசாயம் பார்த்துட்டு அந்த பண்ணை கல்டிவேஷனுங்கிறது இதை பண்ணணும். அந்த கோயிலில் பஸ்ஸில் ஏறி வரோம், வர வர அந்த கோயில் தோட்டத்தில் தெரியுது, நல்லா தெரியுது. சுத்தி தஞ்சாவூர் மாவட்டம்னா சொல்லணுமா, அவ்வளவு நல்லா ஒரு பளிச்சுன்னு பச்சை பசை. நான் போன இது வந்து விவசாயம் நடந்துட்டு நேரம், அந்த இது உள்ள நுழையும் போது நல்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு உந்துதல் சக்தி, நமக்கும் ஒரு வேலை கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு இதுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து இனம் புரியாத சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது.

கடகடி போரடிக்கும் பாண்டி நாட்டிலும், பொன்னி வீடுதோறும் தீபம் ஏற்றும் சோழ நாட்டிலும், சென்னை இளநீர் சொரியும் சேர நாட்டிலும், சென்னை இளநீர் சொரியும் சேர நாட்டிலும், திருக்கோயில்

மேலை நாடு பரபரப்பில் வாழ்ந்து பார்க்குது, இந்த கீழே நாடு தனி வழியே நடந்து பார்க்குது. விஞ்ஞானம் அந்த நாட்டில் போரை நாடுது, விஞ்ஞானம் அந்த நாட்டில் போரை நாடுது. எங்கள் விஞ்ஞானம் உலகம் எங்கும் அமைதி கேடுது. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு தெரியுது, எங்கு பெண்ணும் ஆளும் வாழும்

0: உங்க முதல் மாச சம்பளம்?
1: முதல் மாச சம்பளம் அப்ப எல்லாம் ரொம்ப கம்மியான சம்பளம் தானே, 700 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு வீட்டுல இங்க இருக்கணும், வீட்டுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி விடுவோம்.
0: எவ்வளவு அனுப்புவீங்க?
1: 700 ரூபாய் இல்ல 200 ரூபாய் அனுப்பிட்டு 500 ரூபாய் நான் அங்க தங்கிட்டு அங்க சாப்பாடு ரொம்ப குக்கிராமம் வில்லேஜஸ் எல்லாம் அவ்வளவு சாப்பாடு கூட கிடைக்காது. விவசாய கூலி அவங்களுக்கு தான், ஏதாவது டீ கடை பன் கடை அந்த மாதிரி இருக்கும், அதை வாங்கி சாப்பிட்டு 3 வருஷம் ஓட்டிட்டோம். லைஃப் வித்தியாசமா இருந்தது.
0: சரிங்க சார்.
1: மதுரை மாதிரி ஒரு பெரிய மாநகரத்துல இருந்துட்டு அங்க போய் இருக்கிறது வந்து ஒரு நமக்குன்னு ஒரு தொழில் வந்து

0: அந்த இதெல்லாம் வந்துடும், அந்த போல ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும் மனிதனுக்கு.
1: சரிங்க சார், அதாவது இப்ப இஓவா ஜாயின் பண்ணீங்கன்னு
0: சொன்னீங்க, ஆமா,
1: அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் உங்களுடைய டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் நீங்க வந்து வேலைக்கு போயிருக்கீங்க சார்?
0: அங்கே 3 வருஷம் சாட்டியக்குடி வந்து நாகப்பட்டினம் மாவட்டம், அங்கிருந்து நேராக கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் சாரதா மாரியம்மன், பச்சைமலை, பவளமலை அந்த குரூப் டெம்பிள்ஸ்ல அங்கே 3 வருஷம் இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து திண்டல் மலையில இருந்தோம், திண்டல் மலையிலேருந்து இன்னொரு சென்னியாண்டவர் கோயில்னு கருமத்தம்பட்டி பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து அப்புறம் திருநெல்வேலி எனக்கு அடுத்த ப்ரமோஷன் போட்டாங்க செகண்ட் கிரேடு. இந்த இதில் 2 வருஷம் இருந்தோம். அது மேடத்தலவாய் கட்டளை என்பது, கட்டளைன்னா அந்த கட்டளை பண்ணணும், ஒரு ஊருக்கு போய் கட்டளை பண்ணணும், அந்த நில இதுக்காக எழுதி வச்சிருப்பாங்க அந்த முதலியார் ஃபேமிலி, அதை போய் பார்த்து ஒழுங்காக செய்கிறாங்களா அதெல்லாம் வர வரதா அது மெயின்டைன் பண்றது எங்க வேலையா இருந்தோம். அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு அப்புறம் பழையபடி பொள்ளாச்சி வந்தோம், பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில வேலை பார்த்தோம். அங்க இருக்கும்போது ஒரு ஐயப்பன் கோயில் புதுசாக ஐயப்ப சேவா சங்கத்துல இருந்து நாங்கள் பொறுப்பெடுத்து எடுத்து செஞ்சு காலையில 4 மணிக்கெல்லாம் போயிடுவோம் அந்த சீசன் டைம்ல. அவ்வளவு ஆர்வம், நானும் ஐயப்பன் கோயில் மாலை போட்டு போறவருனால ஆர்வமா அந்த வேலையெல்லாம் செஞ்சு. பொள்ளாச்சிக்கு அப்புறம் வந்து நான் இங்க வந்துட்டேன் சுவாமிமலை, சுவாமிமலையெல்லாம் 5 வருஷம் சூப்பரண்டா இருந்தோம். சுவாமிமலைக்கு அப்புறம் நான் இங்க வந்துட்டேன் ஏசி, சென்னிமலை வந்தோம்.
1: ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனரா ப்ரமோஷன் வந்துச்சா?
0: ஆமா, ஈரோடு அசிஸ்டன்ட் கமிஷனர். அப்போ சென்னிமலையும் பார்த்தோம், சென்னிமலை முருகன் கோயில் அங்கே இருந்து கும்பாசம் முடிச்சுட்டு அதே ஏசி ப்ரமோஷன் அங்கேயே ஏற்றுக்கிட்டு அங்கே ஏசியாக 2 வருஷம் இருந்தோம். ஈரோடு ஏசிக்கு அப்புறம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில்னு சாத்தூர் பக்கம் இருக்குது,
1: விருதுநர் மாவட்டம்,
0: விருதுநர் மாவட்டம் அங்கே 2 வருஷம் இருந்தோம். அங்கேருந்து அப்படியே ப்ரமோஷனில் டிசி ப்ரமோஷன் வந்தது. டிசி ப்ரமோஷன் வந்து 2014 வந்தது. 3 வருஷம் அங்கே இது பார்த்தோம், வேலூர் திருத்தணி மகாமகத்துக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டாங்க 2016 நடந்த மகாமகத்துக்கு, கும்பகோணம் மகாமகத்துக்கு. மகாமகம் 2016 நடந்ததுல வேலூர்ல இருந்துட்டு 6 மாசம் அங்க ஸ்பெஷல் ஆபீசரா போய் இருந்து மகாமக வேலைகள், அந்த மகாமகத்துக்கு 18 கோயில் இருக்கும், கோயில்கள் எல்லாம் கும்பாபிஷம் ஆகிறது, மகாமகத்தோட செலவுகள் அந்த இதெல்லாம் பார்த்து சூப்பர்வைஸ் பண்றது. அந்த 7 மந்த்ஸ் இருந்துட்டு வந்து பழையபடி வேலூர் ஹெட்குவார்டர்ஸ் வந்துட்டோம். இப்ப திருத்தணி பார்த்து, திருத்தணி பார்க்கும்போது அதோட கோயில் திருவாளங்காடு, அதுல ஒரு 18 கோயில் இருந்து அது பார்த்தேன். அப்புறம் வேலூர்ல தான் வச்சு எனக்கு ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி கொடுத்தாங்க 2017
1: ரிட்டையர் ஆனீங்க
0: ஜூன்.
1: சரிங்க சார், இதுக்கிடையில் உங்களுடைய திருமணம், உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சார்.
0: என் குடும்பத்துல வந்து நான் லேட் மேரேஜ் தான், வீட்டுல நான் வந்து சொல்லி ஊர் ஊரா மாறி நினைச்ச ஊர், நான் எங்க டிரான்ஸ்பர் போட்டாலும் மாத்தி கேட்க மாட்டேன், போட்ட இடத்துல போய் ஜாயின் பண்ணிடுவோம். அதனால என்னோட பர்சனல் லைஃப் நான் அதிகமா எடுத்துக்கிறது இல்ல. 2001 தான் மேரேஜ் முடிச்சேன்
1: சார். இப்ப அடுத்ததா வந்து 2017 நீங்க ரிட்டையர்ட் ஆயிருக்கீங்க.
0: ஆமா,
1: கரெக்டாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் அரசு பணியில தமிழகம் எங்கும், குறிப்பா எல்லா கோயில்களையும் நீங்க சுத்தி பார்த்தாச்சு. உங்க லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு பசுமை மாறாத நினைவுகள் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க?
0: பசுமை மாறாத நினைவுகள், ஒவ்வொரு கோயிலுமே ஒரு அனுபவம், ரொம்ப இந்த கோயில்ல இருக்க அனுபவம் அடுத்த கோயில்ல வராது. இந்த கோயில்ல ஒரு பசுமை நினைவுகள் இருக்கும், அடுத்து அந்த கோயில்ல ஒரு நினைவு வரும். அதுல ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியதுன்னா நல்ல நண்பர்களை சந்திச்சது, எஸ்பெஷலி சைலேந்தர் பாபுங்கிற இவர் வந்து கோபியில ஒரு ஃபங்க்ஷன் அழைக்க போனதுல இருந்து அதுல இருந்து நாங்க நட்பு ரீதியா லெட்டர் போட்டு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்புறது, கல்யாணத்து எல்லாம் எல்லாமே அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பசுமையான நினைவாக இருக்கு எனக்கு, வந்து மன சந்தோஷம்.
1: இப்போ அந்த நட்பு இருக்கா?
0: இருக்கு இருக்கு,
1: இப்போ நட்பு தொடருது
0: தொடருது. அவங்க அந்த இதை வந்து நான் பெருசா நினைக்கிறேன், அவங்களை இப்படி அவர் எல்லாரும் கூட நல்லா பேசுவாரு, இருந்தாலும் ஒரு நட்பா அவர் பழகுறது வந்து நமக்கு வந்து மனசுக்கு அது பசுமை மாறான நினைவா என் மனசுல அப்படி தோணுது அப்படி வருது.
1: நல்லதுங்க சார்.

0: 2017 உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் காலம், ரிட்டையர்ட் ஆன அந்த நாள் அந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: ரிட்டையர்ட் ஆன நாள் ஈவினிங் வந்து நல்ல பார்ட்டி வச்சாங்க, அதிகாரிகள் மற்ற செயலாளர்கள் இஓஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாரும் நல்லா வாழ்த்தி பேசினாங்க. எல்லாருக்கும் அவர் அட்வைஸ் சொன்னோம், நீங்க எந்த கோயில்ல வேலை பார்த்தாலும் கோயிலோட சாமிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, சாமியை வந்து நல்லா கும்பிட்டுட்டு வேலையை பாருங்க, உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே சக்சஸ்ஸா இருக்கும், வேலைக்கு நல்லா திறம்பட பண்ணலாம், கோயிலுக்கு சின்சியரா வேலை பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணோம். மனசளவில் எல்லாருக்கும் இது பண்ணாலும் பிரியா விடை தான் அது வந்து.
0: கண்டிப்பா சார், அதாவது அரசு பணி பண்ணா அதுக்கு ஒரு நாள் ஓய்வுன்னு ஒரு காலம் இருக்கு.
1: ஆமா
0: சரிங்க சார். ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்ப எப்படி சார் லைஃப் போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: ஒய்ஃபுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவோம், வேற எங்க புக்ஸ் லைப்ரரி போறது, காலையில வாக்கிங் போறது, இது ஒரு வித்தியாசமான லைஃபா இருக்குது.
0: கிட்டத்தட்ட உங்களுக்கு 65 ஆயிருக்கும்.
1: ஆமா,
0: உங்களுடைய 65 வந்து நீங்க இந்த வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்னங்க சார்?
1: வாழ்க்கையில பணம் தான் முயற்சி பண்ணிட்டு வாழ்க்கை போறோம், அதுக்காக உடம்பு கெடுத்து கூடாது, லைஃப கெடுத்து கூடாது. பணம் நமக்கு சேர வேண்டிய பணம் நம்ம உழைச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுக்காக அடுத்த சண்டை போடுறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்ல யாருமே செய்யக்கூடாது. பணம் நமக்கு வர வேண்டியது வந்து நம்ம நேர்மையா ஒரு உழைச்சா நிச்சயமா கிடைக்குது. இந்த விஷயத்திலுமே
0: நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
1: நேர்மையா இருக்கணும், அதனால நிம்மதி கிடைக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது, ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் ஒண்ணும் வராது. இதுதான் முக்கியம்.
0: கண்டிப்பா
1: வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறாங்கல்ல.
0: அதாவது டெப்டி கமிஷனர் கேடர்ல இருந்து அந்த நேர்மையை பத்தி சொல்றீங்க. நேர்மையா இருந்தோம்னா நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா இருந்தோம்னா ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப நல்ல தகவல் சார். சார், ஒவ்வொரு ஆணின் வீட்டுக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு கடைநிலை ஊழியர், ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபிசரா இருந்து டெப்டி கமிஷனர் ரேங்க் வரைக்கும் போய் ரிட்டையர் ஆயிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்குமே வந்து லைஃப் பீஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு காரணமானவங்க யாரு, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நான் வசந்தி, என் மனைவியை சொல்லுவோம்.
0: ஏ சார்,
1: அவங்க சந்திக்க முந்தி டைலமான லைஃபா இருந்தது. அவங்களுடைய மனைவியான பிறகு எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள்ல வந்து நல்லபடியா. ரெண்டு பேரும் அடிக்கடி டூர் போவோம், நிறைய ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் ஆனது அவங்களோட பரிசுதாக தான் நினைக்கிறேன். அவங்க தான் எனக்கு லைஃப்ல இவ்வளவு தூரம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும்
0: காரணம். பக்கபலமா இருக்காங்க,
1: பக்கபலமா இருக்காங்க.
0: அவங்களுக்கு இந்த விஷயம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புறீங்களா?
1: நன்றி, என்னென்ன நன்றி சொல்லிட்டே தான் இருப்போம், நன்றி சொல்லிட்டு இருப்போம்.
0: ரொம்ப சந்தோஷம் சார்.

0: சார் அடுத்து உங்களோட பொழுதுபோக்கு, இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, இப்ப வீட்டுல உங்களோட பொழுதுபோக்குல என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பொழுதுபோக்குக்கு வந்து புக்ஸ் படிப்போம், ரமணர் மகர்ஷி புக்ஸ் படிப்போம்.
0: அது ஆன்மீக புக்கு தானங்க சார்?
1: அது ஆன்மீக, அது பிலாசபி, அது அது பெரிய பிலாசபி. அது படிக்க படிக்க கேன் தண்ணி மாதிரி ஊறிட்டே தான் இருக்கும். அப்புறம் கிச்சன்ல கொஞ்சம் இது பண்ணிக்குவோம், சர்வீஸ் பண்ணுவோம், கிச்சன் சர்வீஸ், வீடை சுத்தப்படுத்துறதுன்னா பிடிக்கும், அதுவும் பிடிக்கும். இதுல டைம் பாஸ் ஆயிடுது. அப்புறம் வேற அனாவசியமான வேற கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால சிகரெட் அடிக்கிறது இது பண்றது இந்த பழக்கங்கள் இல்லை. இதுல டைம் நம்ம நல்ல விஷயத்துல கவனம் செலுத்தும் போது கெட்ட விஷயம் ஒண்ணுமே நமக்கு வர சான்ஸ் கிடைக்காது. பொழுது போகிறது என்ன, வீட்டில் இருக்கிறது ஒரு பொழுதுபோக்கு, சினிமாவுக்கு போறது. இப்போ சென்னையில் இருக்கிறனால பீச் போவோம், கோவில் போவோம், இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு தான் போயிட்டு இருக்கு.
0: சார் அரசு பணியில கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கீங்க, எத்தனையோ அதிகாரிகள் பொதுமக்கள் எல்லாரையும் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய இந்த அனுபவத்துல இன்றைய கால இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: இந்த கால இளைஞர்கள் வந்து பெற்றோர் வந்து மதிச்சு நடக்கணும். தீய பழக்கத்துக்கு எதுக்கும் அடிக்ட் ஆயிடக்கூடாது. அது வந்து தன்னையும் கெடுத்து தன்னோட சுத்தம் எல்லாத்தையுமே இதாயிடும். அதனால நல்ல விஷயங்களை நினைக்கணும். பலமே வாழ்வு, பலவீனமே மரணங்கிற மாதிரி பலமான சிந்தனைகள் தான் இருக்கணும். சிந்தனைகள் பலம் வந்துட்டா எல்லாமே வாழ்க்கையில ஒன்னொன்னுமே பலமான நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த இளைஞர்கள் எல்லாமே நம்மளோட எல்லாம் புத்திசாலியா இருக்கிறாங்க, அது தெரிஞ்சுக்குது. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க விரக்தி ஆகக்கூடாது, எந்த விஷயத்திலும் விரக்தி ஆகக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு தன்னம்பிக்கையோட செயல்பட்டா எல்லாமே 100% சக்சஸ் ஆயிடும்ங்கிறது என்னோட அனுபவத்துல சொல்றேன். முடியாது எதுவும் இல்லை, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இந்த மாதிரி முயற்சி வந்து அவங்க எதுல மோட்டிவ் இருக்காங்களோ அந்த முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது நிச்சயமா சக்சஸ் உண்டு, விரக்தி ஆயிடக்கூடாது. அதுதான் பெரியது.

0: பாட்டு கேட்கற பழக்கம் உங்களுக்கு இருக்கா சார்?
1: பாட்டு கேட்பேன்.
0: கேட்பீங்க? இந்த பாட்டு நான் எப்ப கேட்டாலும் என் மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா எந்த பாடல் சார் கேட்பீங்க?
1: எனக்கு பிடிச்சா அப்ப சின்ன வயசுல இருந்தே அந்த இந்த பாட்டு பாடும் போதே என்ன அறியாம ஒரு மனசுக்கு குதூகலமா இருந்த ரோஜா மலர் ராஜகுமாரின் பாட்டு இது பண்ணும்போது.
0: அது கொஞ்சம் பாட்டு கேட்டுங்க சார்.
1: ரோஜா மலரே ராஜகுமாரி அருகில் வரலாமா.
0: நல்லதுங்க சார். உங்களுடைய இந்த விருப்ப பாடலாக இந்த நிகழ்ச்சியில இந்த பாடல் ஒலிக்கும் சார்.

0: சார், ரொம்ப அழகாவே உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க சார். மதுரையில பிறந்து மதுரையில படித்து உங்களுடைய முதல் பணியா வந்து இந்து சமய அறநிலையத்துறையில நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உங்க பணியை தொடங்கினீங்க எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா. இறுதியில வந்து 2017 வந்து வேலூர் மாவட்டத்தில் துணை ஆணையரா வந்து பணி ஓய்வு பெற்றீங்க சார். இதுல உங்க லைஃப்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், உங்க குடும்ப பின்னணி, உங்களுடைய இந்த அளவுக்கு நீங்க நல்லா இருக்கிற காரணகர்த்தா உங்க மனைவி அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஆரோக்கியமா, இன்னும் நீண்ட நெடிய காலம் இன்னும் ஆரோக்கியமா வாழணும் சொல்லி எங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
1: இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்தாருக்கும் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை இந்து சமய அறநிலையத்துறையில் துணை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற பி தனபாலன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள்.
1: உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: திரைப்பட பாடல் ஒன்று.

0: நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று ஆற்றிய உரை மற்றும்

0: get controlled by ourselves. We must say no to drugs. That was very painful when I read that. I felt that I have lost one in my family. At every stage of your life, let one guiding principle remain close to your heart. That is nation first, rashtra pratham. Whatever profession you choose, let your knowledge, innovation and hard work contribute to the progress, security and prosperity of you and our nation. When personal ambition is guided by national purpose, individual success becomes a force for collective progress. As responsible citizens, uphold the values of our constitution, respect diversity, strengthen national unity, and always place the larger interest of the society and the nation above our narrow self-interest. My dear young graduates, as you move forward, never forget your roots. Always remember and respect your parents who invested all their scarce resources on you for the betterment of you. And their dream is only your upcoming. That is what they want. They don't want anything else. Never forget them and take care of them. Carry with you India's timeless values of knowledge, duty, compassion, service. Whatever path you choose, let these values guide your actions. Dear graduates, as you leave this campus, carry more than a degree. Kalvi karai illadathu, kattathu kaiman alavu, kallathathu ulaga alavu. This is one of the best Tamil proverb which reminds you to learn all the time. We are thinking that IT sector is going to dominate. Yes, it dominated. Now everybody is afraid of it because of the AI. So you have to equip yourself all the time. At least 1 hour a day you should dedicate for yourself for learning the new things, learning the new developments, learning the new science, learning the new technologies emerging.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவிடமான சதைவ் அட்டலில் தமது அஞ்சலி செலுத்தியதையும் நாட்டிற்கு அவர் ஆற்றிய சேவைகளையும் நினைவு கூறுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாகின் வாழ்த்துகளுக்கு நன்றி தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, இருநாட்டு நட்புறவு மேலும் வளரட்டும் என தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பறவைகள் மற்றும் விலங்குகளுடன் உணவளிக்கும் காணொலியை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த அழகிய பாச பிணைப்பை எடுத்துரைக்க வார்த்தைகள் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நிம்பாஹெராவில் அடல் பிஹாரி வாஜ்பாயின் சிலையை திறந்து வைத்ததையும் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சென்னை விமான நிலையத்தில் அன்புடன் வரவேற்றதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதல் பாடலாக கடைசி உலக போர் திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா சின்ன பொண்ணு பாடிய பாடல்.

0: கட்டுப்பாடை கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்பாடை பாரதிய சேனா.
1: Tripping, tripping, tripping away. Hey, tripping, tripping, tripping away. Hey, tripping, tripping, tripping, tripping.

தேவி ஸ்ரீ பிரசாத் லவிதா லோபோ பாடிய பாடல் கேட்டீர்கள் கங்குவா திரைப்படத்திற்காக. அடுத்து அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடிய பாடல்.

0: திரைகாணத்தில் தொடர்ந்து பிரதர் திரைப்படத்திலிருந்து பால் டப்பா பாடிய பாடல்.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் பாயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: மிஷி.
1: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைக்காலத்தில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் குரல் ஏ ஆர் ரகுமான் அயலான் திரைப்படத்திற்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் சுபதினம் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்கார் எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

0: மாட்டுக்கார வேலன் என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.
1: தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா பட்டுக்கொள்ள.

0: கேட்ட அந்த பாடலுடன் திரைகாணம் நிறைவு பெறுகின்றது. இன்னும் சில நொடிகளில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: ஆகாஷவாணி சமாச்சார் கே சாத் மே முஹம்மது ஜுபேர். கிரீஹி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் அமர்கலம், விரலுக்கேத்த வீக்கம் மற்றும் ஆனந்த பூங்காற்றை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் அமர்கலம் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா.

நேரம் 12:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து விரலுக்கேற்ற வீக்கம் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ, சித்ரா.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை அமர்கலம், விரலுக்கேத்த வீக்கம், ஆனந்த பூங்காற்றி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் உத்தரவின்றி உள்ளே வா, வெகுளி பெண், சுடரும் சூறாவளியும் மற்றும் நீரும் நெருப்பும் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் உத்தரவின்றி உள்ளே வா என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து வெகுளி பெண் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் கே. ஸ்வர்ணா, எல். ராகவேந்திரா குழுவினர்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் வெகுளி பெண் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜனின் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 1:32.

நிகழ்ச்சிகள் அடுத்து சுடரும் சூறாவளியும் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியம் குழுவினர்.

0: நிகழ்ச்சிகள் அடுத்து நீரும் நெருப்பும் என்ற படத்திற்காக எல்ஆர்ஈஸ்வரி, கே வீரமணி, சதன், என் ராவ், ஜே வி ரகுபாலா மற்றும் டி ஏ மதி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
1: ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல்,
2: ஒரு துவையல்,
1: ஒரு துவையல், ஒரு அவியல், ஒரு

0: சொல்லுவதா?
1: இல்லாட்டி பத்னி.
2: ஒன்னாந்தரமாய் கொச்சு கள்ளி, மலையாளத்தில் ஒன்னு ஆயிக்கோட்டெ. இப்ப அப்போனும் எந்தெங்கிலும் ஒன்னு போட
1: பாடாம். எல்லாம் எந்த பப்பு அண்ணன் அல்லே, ஞான் கேரளம் ஆரியும் ஆவேன்.

மதன புங்காவனத்தில் மறுவும் நுழை என்ற மனசின் கிளிவாதில் கூறக்கும் நுழை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் அமரகாவியம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சியில் அடுத்து பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். மலேசிய வாசுதேவன் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டித் ஜெயஸ்ராஜ் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: charge for the Indian contingent. The Indian men's hockey team will look to build on its winning start to the FIH Hockey World Cup 2026 when it takes on England in its second Pool D match at the Wagner Hockey Stadium in Amstelveen in Netherlands today. India began its campaign with a 3-1 win over Wales, while England also made a strong start by defeating Pakistan 4-1. With both teams looking for another victory, today's clash could play a key role in deciding which side finishes on top of Pool D. A win for either side would strengthen its position in Pool D. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் குடிசதனப்பள்ளி ஜிபி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். வெள்ளூர் எஸ்எம்எம் முருகன் அவர்கள் தவில். முதலில் வாசுதேவ இணையத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கரம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜிபி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெல்லூர் SMM முருகன் அவர்கள் தவில். அடுத்து சுதாமயி சுதாநிதி என தொடங்கும் ஹரிகேச நல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் அமிர்தவர்ஷினி ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் நந்தனார் திரைப்படத்திற்காக எம் தண்டபாணி தேசிகர் குரலில் ஒலிக்கும் பாடல்.